ஜகத்காரணமச்சுதம் ஆவிர்பூதஞ்ச சிருஷ்ட்யாதௌ ப்ரக்ருதே புருஷாத்பரம் ஏவம் த்யாயதி யோ நித்யம் ஸ யோகீ யோகினாம் வரஹ. நமோ வ்ராதபதயே, நமோ கணபதயே, நமஃ ப்ரமதபதயே.